0: சுவாமி அலுமினியம் கம்பெனி. அலுமினியம் பாத்திரங்கள், ஸ்டீல் பிரசன்டேஷன் ஐட்டம்ஸ், விஜய் பிராண்டட் அலுமினியம் பாத்திரங்கள், கூடாது ஹோட்டல் கல்யாண ஆவசியங்களுக்குள்ள பாத்திரங்களும் ஹோல்சேல் அண்ட் ரீட்டைல் விலைக்கு. சிவகாமி அலுமினியம் கம்பெனி சாலா.
1: ബിച്ചു തിരുമലയുടെ വരികൾക്ക് എം ജി രാധാകൃഷ്ണൻ ഈണം പകർന്ന് എം ജി ശ്രീകുമാർ പാടിയത് ചിത്രം ആഭരണ ചാർത്ത്.